ஒலிக்க இருக்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம், எஸ் வரலட்சுமி ஆகியோர். பாடல் இடம்பெற்ற படம் ராஜராஜ சோழன்.

வைத்து அணைகள் கட்டும் கைகளே, ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே, சேற்றில் ஓடி நாற்று நட்டு களையெடுக்கும் கைகளே, செக்கர்வாலம் போல எல்லும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும்

நிகழ்ச்சியின் நிறைவாக புதையல் படத்திற்காக பி. சுசீலா குழுவினர் பாடியுள்ள பாடல்

நேரம் 6:29:40. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனிசை நிகழ்ச்சியில் அடுத்து எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

0: தேனிசை கேட்டீர்கள். தேனிசை நிகழ்ச்சியினை மீண்டும் நாளை காலை 6:10 ஒலிபரப்ப கேட்கலாம். சில நொடிகளில் தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி. சம்ப்ரதி வார்த்தாஹ ஸ்ருயந்தாம். பிரவாசகஹ ஜதின சர்மா. அத வார்த்தாஹ. பிரதானமந்திரி நரேந்திர மோடி ரவிவாசரே இத்யுக்தே ஆகஸ்ட் மாசஸ்ய த்விதீய தினாங்கே மாதக முக்த யுவ விகசித பாரத சங்கல்பாபியானஸ்ய சுபாரம்போ விதாஸ்யதி. வஸ்துதஸ்து ஏதத் மாதக பதார்த்தான் விருத்ய ஷத சப்தாஹாத்மக ராஷ்ட்ரவ்யாபி ஜனசஹபாகிதாந்தோலனம் வர்த்ததே. ஏதஸ்யாபியானஸ்ய நேத்ருத்வம் மை பாரத மஞ்சஹ கரிஷ்யதி. யஷ்ச யூனாம் நேத்ருத்வ க்ஷமதாயாஹ அதச சாமாஜிக சஹபாகிதாயாஹ சம்வர்தனாய காரியம் கரோதி. அஸ்ய பதக்ஷேபஸ்ய உத்தேஷ்யம் ஜாகருகதாயாஹ சாமாஜிக சஹபாகிதாயாஹ சதத ஜனசஹயோகஸ்ய ச மாத்யமேன யூனாம் சங்கடனம் க்ருத்வா மாதக முக்த பாரதஸ்ய நிர்மாணம் இத்யஸ்தி. லோகசபாயாம் லோக பரீட்சா அனுசித சாதன நிவாரண சங்சோதன விதேயக ஷட்விம்சத்யதிக த்விசஹஸ்ரதம பாரித. அஸ்யோத்தேஷ்யம் தாவத் பரீட்சா பிரகரணேஷு வஞ்சனாயாஹ நிரோதாய கடோர தண்ட விதானம் சஹைவ த்ருதகதி ந்யாயாலயானாம் ஸ்தாபனம் இத்யஸ்தி. அனேன லோக பரீட்சா அனுசித சாதன நிவாரண அதினியமே சதுர்விம்சத்யதிக த்விசஹஸ்ரதமே சங்சோதனம் விதீயதே. அஸ்மின் விதேயகே தசவர்ஷாத்மக காராவாசஹ தசகோடி ரூப்யகாணாம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 FM கோல்டில் இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 7:15 திரை இசை, 7:30 ஆர்ட் சவேரே, 8:30 திரைக்காணம், 9:00 அரங்கிசை. ஆர் கே ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலின் இசை, சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள். 11:10 திரைக்காணம், 11:30 மல்லைப்பூந்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரஸ்தானம், டாக்டர் யு மோகனகுமாரி அவர்கள் வழங்கும் உரை. நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைக்காணம், 12:40 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசை மலர். பி என் சங்கராம்பா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 சேர்த்து வைத்து செல்வம். காந்தி

அடிகளின் சர்வோதயமும் வள்ளலார் நெறியும் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வழங்கும் உரை. 3 மணிக்கு திரைகாணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிகிரமா செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அரங்கிசையில் வி சாலை லட்சணா அவர்களின் வீண இசை, திருச்சேரை பி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விசிலேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதமம், 8 மணிக்கு சன்சத் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஹிந்தியில், டெல்லி அஞ்சல். 8:15 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகாணம். நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள்.

0: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: வானொலி நாடக விழா 2026.
2: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில் இன்றிரவு 8:30
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
2: வானொலி நாடக விழாவில் நிறைவாக நாளை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
1: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக
2: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி HTTP

0: prasarbharati.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: திரையிசையில் நிறைவாக அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக முகமது அஸ்லாம் எம்பர் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 எஃப்எம் கோல்டில் திரை கானம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் காந்தி டாக்ஸ் திரைப்படத்திற்காக அமீனா ரஃபிக், ஸ்ரீதர் ரமேஷ் பாடியுள்ள பாடல்.

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: திரைக்காணத்தில் இனி தேரே இஷ்குமே திரைப்படத்திற்காக AR ரஹ்மான் பாடியுள்ள பாடல்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள். 2025

0: ஆறு நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
0: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, जो तीनों सेनाओं को समर्पित है, हर देशवासी को समर्पित है तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं। मैं हूं आपका कैलाश खेर।
3: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना, जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना, हर संकट का समाधान है भारतीय सेना, भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

நேரம் 8:49. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம். திரைகானத்தில் இனி கருப்பு திரைப்படத்திற்காக சாய் அபயங்கர் கானாமுத்து பாடியுள்ள பாடல்.

0: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில் இன்றிரவு 8:30
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னமன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்
0: வானொலி நாடக விழாவில் நிறைவாக நாளை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்
1: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக
0: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.
2: நேரம் 8:54 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைக்கானம். நிகழ்ச்சியில் இனி கூலி திரைப்படத்திற்காக அறிவு அனிருத் ரவிச்சந்தர் பாடியுள்ள பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி AGN

0: agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: திரைக்காலத்தில் நிறைவாக டீசல் திரைப்படத்திற்காக ரவிஜி பாடியுள்ள பாடல்.

0: இடம்பெற்றது திரைகாணம் அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. ஆர் கே ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கடம். நென்னருஞ்சரா சிம்ஹவாகினி ராகம் ஆதிதாளத்தில் தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

நேரம் 9:34 40 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் கே ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கடம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்த சௌக்கியமணி காப்பி ராகம் ஆதி தாளத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆர் கே ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலினிசை கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கடம்.

0: Author Salman Rushdie's attacker convicted of terrorism in US federal court. Russia charges Telegram founder Pavel Durov with facilitating terrorist activities, initiates process to place him on international wanted list. And para-athlete Dilip Kavit wins gold while Mohammed Basil bags silver in men's 100-meter race at Commonwealth Games. And that is the end of this World News Bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10:30.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியின் முதலில் முதல் மரியாதை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில் இன்றிரவு 8:30
0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்
1: வானொலி நாடக விழாவில் நிறைவாக நாளை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில். இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? நகைச்சுவை நாடகம்.
0: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா 4 புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அத மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: நேரம் 10:42:26. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இனி ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திற்காக உன்னிமேனன் உமாரமணன் பாடியுள்ள பாடல்.

சுகமான ராகங்களில் நிறைவாக தெற்கு தெரு மச்சான் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: the forces carried out joint airstrikes on Iran-backed militia in Iraq. India scripted history in para-athletics at the Commonwealth Games, securing a historic 1-2 finish in the men's 100 meters T47 final as Dilip Kavit won the gold and Mohammad Basil claimed the silver. Gavit clocked the game's record and season best time of 10.71 seconds to take the top spot, while Basil produced a season best 10.83 seconds to finish second in a closely fought race. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்டில் இனி திரை கானம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் அஞ்சாதை திரைப்படத்திற்காக ஸ்வேதா பாடியுள்ள பாடல்

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-548, 044-249-864-548.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்டில் குரல் அமுதம் கேட்கலாம்.

0: அறம் தரும் செயலும் அதற்கான பொருள் தேடலும் மற்ற கடமைகளும் மனைவியின் ஏவல் கேட்டு நடப்பவர்களிடத்தில் இல்லை. குறள் எண் 909 அதிகாரம் பெண்வெளி சேரல்.
1: அறவினையும் மாற்ற பொருளும் பிறவினையும் பெண்ணேவல் செய்வார் கண்ணில்.
0: அறம் தரும் செயலும் அதற்கான பொருள் தேடலும் மற்ற கடமைகளும் மனைவியின் ஏவல் கேட்டு நடப்பவர்களிடத்தில் இல்லை. குறள் எண் 909 அதிகாரம் பெண்வெளி சேரல்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேர்களை, இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நண்பகல் 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். பி என் சங்கராம்பா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் எஸ் வாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 சேர்த்து வைத்த செல்வம், காந்தியடிகளின் சர்வோதயமும் வள்ளலார் நெறியும், திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். 3:00 திரைகாணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிகிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசையில் வி சாலை லட்சணா அவர்களின் வீண இசை, திருச்சேரை பி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு, 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதமம், 8:00 சன்செட் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஹிந்தியில் டெல்லி அஞ்சல், 8:15 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை கானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி கேட்கலாம் திரை கானம்.

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திரைக்காலத்தில் இனி அன்பே வா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன், பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்.

என்னோடு போட்டி போடவா. நீ கால் மடக்கி கை மடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டம் ஆடவா. எந்த ஊர், என்ன பேர், எந்த காலேஜ், என்ன

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
3: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
2: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
3: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
2: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: ஹர் ஹர் சூர்யகர்.
5: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: நேரம் 12:18. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திரை கானம் நிகழ்ச்சியில். இனி நான் ஆணையிட்டால் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

0: வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்

0: இன்றிரவு 8:30
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னமன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்
0: வானொலி நாடக விழாவில் நிறைவாக நாளை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில். இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? நகைச்சுவை நாடகம்,
1: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக
0: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.
2: நேரம் 12:26. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திரைகாணம். திரைகாணத்தில் நிறைவாக குடியிருந்த கோயில் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

பொழுதை பொழியலாம். அவள் அருகில் வந்து பழக நான் மெழுகை போல உருக இதை பிழிய பிழிய தேனை எடுத்து எனக்கு தந்தாளே.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்டில் இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் ஜாலி அப்ரஹாம் பாடியுள்ள பாடல்.

நேரம் 12:50. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்லிசை பாடல்கள் நிகழ்ச்சியில் இனி டி கே ஜெயராமன், எம் அமிர்தா பாடி உள்ள பாடல்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். The Rajya Sabha will take up the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 for consideration and passing. Minister of State for Personnel, Public Grievances and Pensions.

நிகழ்ச்சியில் பி என் சங்கராம்பா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் கதிரவன் குணதிசை என தொடங்கும் தொண்டரடி பொடியாழ்வார் 4000 திவ்ய பிரபந்தம்.

நேரம் 1:30 45. இசைமலர் நிகழ்ச்சியில் வி என் சங்கராம்பா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி.

0: மாலைமலர் நிகழ்ச்சியில் வி என் சங்கரம்பா அவர்கள் பாடிய பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Rajya Sabha to take up public examinations prevention of unfair means amendment bill 2026 to make the law more stringent for paper leak offenders. Proceedings in Lok Sabha disrupted amid opposition ruckus over various issues. Supreme Court asked Centre to preserve the ammunition log of RAF used during students' protest in Delhi. Polling underway for by-elections in three assembly constituencies in Bihar, Gujarat and Madhya Pradesh. Red alert.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: சேர்த்து வைத்த செல்வம்.

0: காந்தியடிகளின் சர்வோதயமும் வள்ளலார் நெறியும் உரை வழங்குகிறார் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள்.
1: உலகம் வாழ வேண்டுமென்று தவஞ்செய்தவர் வள்ளல் பெருமானார்.

வள்ளலாருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி காந்தி அடிகள் எல்லா உயிர்களுக்கும் பாடுபட்டவர். அப்படி பாடுபட வேணுமானா அதற்கு ஒரு தகுதி வேண்டும். எவனுக்கு ஆசை இல்லையோ அவன்தான் இன்னொருவருக்காக பாடுபடுவான். ஆசை இருக்கின்றவன் தனக்காக பாடுபடுவான். ஆசையாகிய மரத்திலே மூன்று கிளைகள் உண்டு. ஒன்று மண்ணாசை, ஒன்று பொன்னாசை, ஒன்று பெண்ணாசை. ஆசை ஒரு மரம், அதிலே மூன்று கிளைகள், மண், பொன், பெண். மண்ணாசையும் பொன்னாசையும் மனிதர்களுக்கு மட்டுமே உண்டு. ஒரு மாட்டுக்கிட்ட கொண்டு போய் நோட்டு கட்டு போட்டா மாடு விரும்பாது. மாட்டுக்கிட்ட தங்க பவுன போட்டா அது விரும்பாது. ரெண்டு சாமியார்கள் வீதி வழியா போய்கொண்டிருந்தார்கள். வழியில ஒரு ரூபா தெரிஞ்சது. உடனே ஒரு சாமியார் காலில் மூடிக்கின்னு, சாமியா நீங்க மடத்துக்கு போங்க வர்றேன்னார். கால் சுளுக்குனாவில் இருக்குதுன்னார். சரின்னு அவர் போயிட்டார். இவர் மண்ணோட தூக்கி ஜோபியில போட்டுக்கின்னு, ஒரு ரூபா கிடைச்சது, பசியார வேண்டும், காபி சாப்பிடணும்னு விளக்கில் பார்க்கிறார். கிருஷ்ணாயில் பேத்த தகரட்டின் தகரட்டின்னு ரூபாயா காட்சி அளிக்கிறது சாமியார். ஆனா வள்ளலாருக்கு எப்படி, பணத்திலே ஆசை சிறிதும் ஒன்று இல்லை, பணத்திலே ஆசை சிறிதும் ஒன்று இல்லை.

எவ்வளவு பெரிய நிலை. எல்லாருக்கும் பணம்னா ஆன்றான், பணத்துக்காக எதையும் செய்யறான். மனைவியை விரோதிக்கிறான், மக்களை விரோதிக்கிறான், உடன்பிறந்தாரை விரோதிக்கிறான், தெய்வத்தையே விரோதிக்கிறான். பணம்னா எல்லாம் செய்ய துணிகிறார். வள்ளல் பெருமானார் சொன்னார், பணத்திலே ஆசை சிறிதும் ஒன்று இல்லை, கொச்சம் கூட இல்லை. என்ன படைத்த பணங்களை எல்லாம் கிணத்தினில் எரிந்தேன், குளத்தினில் எரிந்தேன், கேணியில் எரிந்தனன் எந்தாய். பெரிய நிலை. அந்த பொன்னாசையும் மண்ணாசையும் மனிதனுக்கு மட்டுமே உண்டு. மற்றொன்று சொன்னேனே, பெண்ணாசை புழுவுக்கு உண்டு, பிரம்மாவுக்கு உண்டு. மேனகையை கண்டு தடுமாறி விட்டார் விஸ்வாமித்திரன். அகலகியை கண்டு நிலை கலங்கி விட்டான் இந்திரன். திரோத்தமையை கண்டு மதி மயங்கினார் பிரம்மதேவர். பிருந்தியை கண்டு அசைந்து விட்டார் திருமால். இப்படி மகரிஷிகளும் தேவர்களும் சித்தர்களும் பெண்ணாசையை தொலைக்க முடியாமல் திண்டாடினார்கள். வள்ளலார் சொன்னார், மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். அவருக்கு சாந்தி முகூர்த்தம் ஆயிற்று. வள்ளலாருக்கு அந்த தனிய அறையிலே, தன்னந்தனியான இடத்திலே திருவாசகம் படித்துக் கொண்டிருந்தார். யார்? வள்ளல் பெருமானார். காந்தி அடிகள் 37 வயதுக்கு மேலே கஸ்தூரிபாயை சகோதரியாக எண்ணி பெண்ணாசையை முற்றும் துறந்தார். அவர் இளமையிலே லண்டன்ல படிக்கிற பொழுது ஒரு தரகன் இவரை கொண்டு போய் ஒரு இளம் பெண் இருக்கிற இடத்திலே விட்டு விட்டு போய்விட்டார். நடுங்கி விட்டார் காந்தியடிகள். ஐயோ, இந்த வில்லங்கத்துல மாட்டிக்கொண்டோம். அவர் கைகால்கள் எல்லாம் உதறுகின்றன. அவ பார்த்தாள், நான் பேயா பிசாசா போன, பிடிச்சது சனியன் விட்டார். அப்படி கடல் கடந்த இடத்திலையும் ஒரு பெண்ணை தீண்டாமல் சத்திய நித்திய ஒழுக்கத்திலே வாழ்ந்தவர் காந்தியடிகள். ஒரு மனிதனுக்கு தகுதி வர வேண்டுமானால் இப்படியான சீலங்கள் இருக்க வேண்டும். ஆகவே ஆசா பாசம் முழுவதும் இல்லாமல் வாழ்ந்தவர் காந்தியடிகள். தன் குழந்தைக்கு வந்த பரிசு பொருளையும் பொதுவுக்கு கொடுத்து விட்டார் காந்தி. அவருக்கு பதவி ஆசை இல்லை, பணத்திலே ஆசை இல்லை, உலகம் தன்னை புகழ வேண்டும் என்றும் அவர் ஆசைப்படவில்லை. அவர் சுதந்திர விழாவிலே கலந்து கொள்ளாமல் இருந்தார். பற்றற்ற ஞானி.

0: தனியாக இருந்தார்.
1: மனிதனுக்கு துன்பம் எதனால வரும்? ஆசையினால் வரும். எவன் ஒருவன் ஆசையை விட்டு விடுகிறானோ அவன் சந்தோஷமாய் இருப்பான். நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் ஆசையை விட்டுவிட வேண்டும். மகிழ்ச்சி என்றால் கடையிலா இருக்குது, மகிழ்ச்சி ஷாப் கிலோ 8000. சந்தோஷம் கடையிலே விற்பதில்லை. ஆசா பாசங்களை அறவே துறந்தவன் சந்ததம் மகிழ்ச்சியாக இருப்பான். இதை திருவள்ளுவர் சொன்னார், அவாவில்லார்க்கு இல்லாகும் துன்பம் அகுதுண்டேல் தவாது மேன்மேல் வரும். பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டான் துரியோதனன். அவனுக்கு சேர்ந்த 11 அட்சரோணி சேனைகளோடு துரியோதனன் மாய்ந்து விட்டார். காரணம் மண்ணாசியினால். 1000 வெள்ளம் சேனைகளை உடைய தசக்ரீவன் ராவணன் பெண்ணாசையினால மாய்ந்தார். ஆகவே மண்ணாசையினாலே கெட்டவன் துரியோதனன், பெண்ணாசையினால் அழிந்தவன் ராவணன். ஆகவே ஆசைகளை விட்டவன் சுகமாக இருப்பான். இதை அருணகிரிநாதர் சொன்னார், தூசா மணியும்

அருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. அது மற்றவர்களால பேச முடியாத அனுபூதி. பேசா அனுபூதி, அனுபூதி அனுபூதி என்று சொன்னால் தொடர்ந்து இறைவனோடு ஒன்றுபடுவது என்பது பொருள். இதுதான் அனுபூதி சப்தத்துக்கு அர்த்தம். அனு என்றால் தொடர்வது, பூதி என்றால் ஆவது. இறைவனோடு தொடர்ந்து ஒன்றுபடுவதற்கு அனுபூதி. நிஷ்டானுபூதி, ஸ்வானுபூதி என்று சொல்லுவார். அருணகிரிநாதருக்கு அனுபூதி கிடைத்ததாம். அந்த அனுபூதி எத்தன்மித்து என்று யாராலாவது பேச முடியுமா? பேசானுபூதி யாரும் வாய்விட்டு பேச முடியாது. அவரவர்களா அனுபவிச்சு உணரும். ஒருத்தன் குளிச்சுட்டு ஈர துணியோடு போய் பூஜை ரூமில் போகலாம்னு சுவிட்சில கை வச்சான். மனைவி வந்தா, ஏன் கத்தறேன்னு நீ கை வை தெரியும். எலக்ட்ரி ஷாக் அடிக்கிறது எப்படி சொல்றது? அவரவர்களா கை வச்சு தெரிஞ்சுக்கணும். அதுபோல இறைவனோடு ஒன்றுபடுகின்ற அந்த அனுபூதி இன்பத்தை யாராலும் இத்தன்மித்து என்று பேச முடியாது. தான் தானா உணரும். பேச அனுபூதி அது எப்ப வரும்? ஆசா நிகழம் துகளாயின, ஆசா நிகழம், நிகழம்னா சங்கிலி. ஆசை வந்து கயிறு அல்ல, சங்கிலி. கயிறு நீளமா இருக்கும், சங்கிலி வளையும் வளையமா இருக்கும். அப்படி ஒவ்வொரு ஆசை. சில பேருக்கு கை துண்டு மேல ஆசை, கர்ச்சீப் மேல. சில பேருக்கு பவுடர் மேல ஆசை, என்னென்னமோ கை தடி மேல ஆசை. இப்படி எத்தனை எத்தனையோ வண்டி வண்டியாக மண்டி கிடக்கின்றன ஆசைகள். ஒவ்வொரு ஆசைகளா கழட்டும். சங்கிலிய ஒவ்வொரு வளையமா கழட்டுவது போல ஆண்டவன் எங்க இருக்கின்றான்? ஆசையான சங்கிலி எவ்வளவு தூரத்தில் இருக்குதோ அந்த கோடியில் இருக்கிறார் இறைவன். நாம் இந்த கோடியில் ஒவ்வொரு சங்கிலியா கடத்திக்கிட்டே வந்த ஆண்டவன்

0: நம்மை நெருங்கி விடுகின்றார். எவர்களுக்கு ஆசை இல்லையோ அவர்களுக்கு பக்கத்திலே இறைவன் இருக்கின்றார். இறைவனை அடைய வேண்டுமானால் திருநீறு பூசுவது, ருத்ராட்சம் போடுவது, மணி அடிச்சு பூஜை பண்ணுவதுன்னு தாத்பரியம் இல்லை, அதெல்லாம் அங்கங்கள். எவன் ஒருவன் ஆசையை அறவே விடுகின்றானோ அவன் இறைவனை அடைகின்றான். இதை கம்பநாட்டாழ்வார்
1: பட்டவாதேரொடு பசையர பிறவி போய் முற்ற வாழ் உணர்வினார் அறிவி போய் முடிகி சென்று உற்றவானவன் இருந்து யோகு செய்தனெனில் சொற்றவான் தரமிதோ மத்திதன் தூய்.

அது ரெண்டு செக்ஷன். தன் பொருளிலே வைப்பது பத்து, பிறர் பொருளிலே வைப்பது ஆசை. முதலிலே ஆசை விலகணும், அப்புறம் பற்றும் போதும். இன்னொருவர் பொருளை விரும்பாமல் இருப்பது ஒன்று, தன் பொருளையே விரும்பாமல் இருப்பது ஒன்று. முதலிலே ஆசை நீங்கினால்தான் பற்று விலகு. அதைத்தான் நம்மாழ்வார் அற்றது பற்றனில் உற்றது வீடு, பற்று அற்றா அங்கே வந்து இருக்கும் மோட்சலோகம். ஆகவே பற்றவா வேரோடு பசையற பிறவி போய் முத்த. கம்பர் கவிச்சக்கரவர்த்தி அவருக்குன்னு ஒரு பாணி, சுருங்கிய வார்த்தையினாலே இந்த விரிந்த தத்துவத்தை சொன்னார். இறைவனை அடைய வேண்டுமானால் பற்றையும் ஆசையும் விட்டுவிட வேண்டும். வள்ளல் பெருமானார் பற்றும் அவாவும் அற்றவர். அவருக்கு இந்த மண்ணிலே பற்றில்லை, பெண்ணிலே பற்றில்லை, புகழிலே பற்றில்லை. அப்படி பற்றத்தை இடத்திலே இருந்து பரமனை பற்றி நின்றவர். பத்திகே பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பத்திகே பற்றி விடற்கு என்பார் திருவள்ளுவர் தேவன். இத்தனையும் காந்தி அடிகள் தம்முடைய வாழ்க்கையிலே நடாத்தி காட்டினார். நிஷ்காமியமான சேவை செய்து பலாபேட்சை இல்லாமல் மக்களுக்கு தொண்டு செய்வது என் கடமை, அந்த கடமையை உணராதது மடமை, கடமை எனக்கு உடைமை என்று வாழ்ந்தவர் காந்தியடிகள். சில பேர் சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள். சொல்வேறு செயல் வேறாக இருக்கு. காந்தியடிகள் நினைத்ததை சொன்னார், சொன்னதை செய்தார். அத்துணை விழுமிய பெரியவர் காந்தி. இந்த அடிகள் என்ற வார்த்தை துறவிகளை குறிக்கும். காவித்துணி உடுத்து இல்லறத்தை விட்டு வெளியே வாழ்கின்ற துறவிகளை குறிக்கின்ற வார்த்தை அடிகள் என்ற வார்த்தை. அப்பூதி அடிகள், இளங்கோவடிகள் என்று. ஆனால் வெள்ளை துணி உடுத்த காந்தி மகாத்மாவை அடிகள் என்று உலகம் சொல்லி. காந்தி அடிகள், ராமலிங்க அடிகள். ராமலிங்க சுவாமிகளும் வெள்ளை துணி உடுத்தார், காந்தி அடிகளும் வெள்ளை துணி தான் உடுத்தார். காவித்துணி உடுக்கு. காவித்துணி உடுப்பது பிழை அல்ல, அது துறவுக்கு அடையாளம். ஆனா இவங்க காவித்துணி உடுக்காமலேயே துறவிகளாக இருந்தார். அதனாலே அவரையும் அடிகள் என்று உலகம் சொல்லிட்டு இவரையும் அடிகள் என்று உலகம் சொல்லி. இப்படி ஆசா பாசங்களை நீக்கி மக்களுடைய நலனுக்காகவே தன்னுடைய ஒவ்வொரு மூச்சையும் விட்டுக் கொண்டிருந்த காந்தியடிகள் தான் இந்த தேசத்துக்கு தலைவன் என்று எண்ணவில்லை. காந்தியடிகள் ஒரு சமயம் நவகாலிக்கு போயிருந்தார். அங்கே கட்டப்படுகின்ற மக்களை பார்க்க வேண்டும் என்று தான் தங்கியிருந்த இடத்தை விட்டு புறப்பட்டார் காந்தியடிகள். அவர் எப்பவும் பாதரட்சி அணிஞ்சு கொண்டிருப்பார் காந்தியடிகள். மல்லிப்பூ போல இருக்க அவருடைய திருவடி. அன்றைக்கு பாதரட்சி அணிந்து கொள்ளாமல் புறப்பட்டார் மகாத்மாவுடைய பேத்தி பெண் மனு காந்தி. பாபு, பாதரட்சியை மறந்து விட்டீர்களே, நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன், அதை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாள் பேத்தி பெண். காந்தியடிகள் தழுதழுத்த குரலிலே, அவர் கண்

நீர் அறிந்தி மனு, நான் கடவுளை வணங்க போகின்றேன், தெய்வத்தை வணங்குகிற பொழுது பாதரட்சை அணிந்து கொள்ள கூடாதுன்னு சொன்னார். நபகாலியிலே எந்த கோயில் இருக்குது பாபு? இங்க எந்த கோயிலை வணங்க போகின்றீர் என்று கேட்டாள். அம்மா, கட்டப்படுகின்ற ஒவ்வொருவரும் தெய்வம் அம்மா, துன்பத்திலே துடிக்கின்ற அந்த தெய்வங்களை நான் வணங்க போகிறேன்னு சொன்னாராம் காந்தியடிகள். இது ரொம்ப பெரிய விஷயம். நான் தேச தந்தை, துன்பத்திலே துடிக்கின்றவர் கண்ணீரை துடைக்கப் போகின்றேன் என்று போகவில்லை. துன்பத்திலே துடித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேரும் தெய்வங்கள், அந்த தெய்வங்களை நான் வழிபடுகின்றேன் என்று சொன்னாராம் காந்தியடிகள். இந்த பண்பு எந்த ஜென்மத்திலே நமக்கு வரும்? யாராவது ஏழைகள் வந்து கையை நீட்டினா 10 நயா பைசா வீசி எறிகிறான். அப்படி தெய்வத்துக்கு கொடுக்கிற காணிக்கை நினைக்குது. எத்தனை பேர் ஏழைகள் மேல சீறி விழுகிறாரு. இதைத்தான் திருமங்கை ஆழ்வார் சொன்னார், என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்து அறிய. ஏழை இடத்துல இனிமையா பேசினாப்பா, கொஞ்சம் பொறுத்துவா. அந்த இனிமைதான் மனிதனுக்கு உயர்ந்தது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருக்க காய்கவர்ந்தற்று என்பார் திருவள்ளுவர். ஆகையினாலே கட்டப்படுகின்றவங்களை எல்லாம் கடவுளாக எண்ணினார் காந்தியடிகள். அது மட்டுமல்ல, மகாத்மாவிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை, அவர் மறந்தும் பொய் சொன்னதில்லை. இதை வள்ளலார் சொன்னார்,

பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் வள்ளலார். உள்ளொன்று வைத்து புறம், அண்ணா ரொம்ப நல்லவருன்னா எழுந்து போனே மோசமான ஆளுனும். உள்ளொன்று வைத்து வாயிலே தேன், நெஞ்சிலே அக்னி திராவகம். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். இது பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே பாடினது. இப்ப நாம் இருபதாம் நூற்றாண்டில் இருக்கு. அந்த காலத்திலேதான் உள்ளொன்று புறம் ஒன்று. இப்ப அப்படி இல்லை. நாபியில ஒன்று, வயிற்றுல ஒன்று, மார்பில ஒன்று, கழுத்துல ஒன்று, அஞ்சாறு தட்டு பீரோ மாதிரி. எந்த தட்டுல இருந்து எதை தூக்குறான்னு தெரிய, ரொம்ப அபாயமான காலம்.

பொய்மை பேசாதிருக்க வேண்டும். இதான் காந்தி அடிகளுடைய உயிர் நாடி. அவர் வரலாறு சத்திய சோதனை. பொய்மை பேசாதிருக்க வேண்டும். மனிதனை அடியோடு அழித்து விடுவது பொய்மை. வள்ளுவர் சொன்னார், யான் மெய்யா கண்டவற்றுள் இல்லை அனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற, செய்யாமை செய்யாமை நன்று. ஆகவே எல்லாரும் சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும். வாக்கும் மனசும் ஒத்திருக்க வேண்டும். இந்த ஒன்றை காந்தியடிகள் கடைசி வரைக்கும் தன் உயிர் நாடியாக கொண்டார். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். தருமரு யுத்தத்திலே இருக்கின்ற பொழுது அவர் தேர் பூமியை தொடாமல் இருந்ததாம். தர்மராஜாவுடைய தேர் நாலு பேருக்கிட மேல இருந்து அஸ்வத்தாமா அதா குஞ்சரம்னார். தேர் பூமியை தொட்டு விட்டது. பொய்யோடு கலந்த

செய்ய சொன்னார். அதற்கே தர்மராஜாவுடைய சத்தியம் குன்றி பூமியை தொடாமல் இருந்த தேர் பூமியை தொட்டு விட்டது. ஆகவே மகாத்மாஜி அவர்கள் எந்த காலத்திலும் யாரிடத்திலும் பொய் சொன்னதில்லை. அந்த சத்தியம் அவர் ஞான சூரியனாக விளங்க வைத்தது. அதைத்தான் ராமலிங்க அடிகள் பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். பெருநெறினா என்ன? யாருக்கும் தீங்கு செய்யாதிருத்தல், மனவாக்கு காயங்களினாலே கறவு இல்லாமல் இருத்தல். இத்தகையான சிறந்த நெறி பெருநெறி. பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். நான் பெரியவன், குலத்தினாலே உயர்ந்தவன், படிப்பிலே உயர்ந்தவன், பதவியிலே உயர்ந்தவன் என்று பணம், படிப்பு, குலம் யானைக்கு மூன்று மதங்கள், கன்ன மதம், கரட மதம், கபோல மதம். அதேபோல மனிதனுக்கு மூன்று மதங்கள், குல மதம், கல்வி மதம், பணம் மதம். பணத்தினாலே மதம் வரும், குலத்தினாலே மதம் வரும், கல்வியினாலே மதம் வரும். இந்த மூன்று மதங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும். மதமான தேய் பிடியாதிருக்க வேண்டும். உயர்ந்த பாட்டு. இந்த செருக்கு இல்லாமல் ஒவ்வொரு வினாடியும் ராமநாமத்தை சொல்லி ராம ராம ராம ராம ராம ராம ராம். அவர் ராட்டை சுற்றுகிற போதே ராமநாமத்தை சுற்றி கொண்டிருந்தார். அதனாலே தான் அவர் மார்பிலே குண்டு பாய்ந்தபோது அரையராம அரையராம அரையராம். தன்னை மறந்தபோது அவருடைய நாக்கு ராமநாமம் சொல்லிட்டு நட்டவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லுனா நமச்சி வாயவே என்பார் சுந்தரமூர்த்தி நாயனார். ஆகவே எவன் ஒருவன் இறைவனையே இடையறாமல் நினைக்கின்றானோ அவன் தெய்வமாக ஆகிவிடுவான். எண்ணம் மனிதனே உயர்த்திவிடும். ஒரு சிறிய உதாரணம் சொல்லுகிறேன். அசோகவனத்திலே சீதா பிராட்டியார் கண்ணீரும் கம்மலையுமாக துன்ப கடலிலே துடித்துக் கொண்டிருந்தாள். விபீஷ்ணாழ்வாருடைய மகள் திரிஜட்டை இருந்து ஆறுதலும் தேர்தலும் சொல்லிக் கொண்டிருந்தார். அம்மா வருத்தப்படாதீங்க, உங்கள் துன்பம் தீரும், பகவான் வருவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார் என்று அந்த அம்மையாருக்கு தேர்தல் சொல்லிக் கொண்டிருந்தார். அங்கு எதிரிலே ஒரு மரம், அசோக மரம், அதிலே ஒரு புழு குளவி, ஒரு பச்சை புழுவை வைத்து நேர மண் கூடு கட்டி என்று அதனையே சுற்றி கொண்டிருந்தது அந்த குளவி. அம்மையார் அதையே பார்த்து கொண்டிருப்பார்கள். மூன்று நாள் ஆனவுடனே உள்ளே இருக்கிற புழு குளவியா வெளியே வந்துடுச்சு. புழு குளவியா. இதை கண்டு பிராட்டியார் கண்ணீர் விட்டு அழுதார்கள். திருஜடை கேட்டா என்னம்மா அழறேன்னு, அந்த புழு குளவியா போச்சு, அதுக்காக அழுகிறேன்னு. அதுக்காக நீங்க ஏன் அழறீங்க? மூன்று நாள் இடையறாமல் எண்ணிய எண்ணத்தினாலே புழு குளவியா போகுமானால் நான் ராமச்சந்திரமூர்த்தியே நினைக்கிறேன், நான் ராமரா போயிட்டா என்ன பண்ணுவேன்னாலாம். அது திருஜட சொன்னாலாம், நீங்க ராமரையே நினைத்து ராமரா போய்விட்டால் அவர் சீதையே நினைச்சு சீதையா போயிடுவார், கவலைப்படாதீங்கன்னு சாமர்த்தியமா பதில் சொன்னாலாம். இந்த எண்ணம் மனிதனை மாற்றிவிடும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நாம் எல்லாம் கடவுளையே எண்ணிக்கொண்டிருந்தால் நாம் கடவுளாக ஆகிவிடலாம். ஜீவன் சிவனாகும் சித்தமலம் அறிவித்து சிவம் ஆக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோதே என்பார் மாணிக்க வாசகர். அப்படி காந்தி அடிகள் இடையராது ராமநாமத்தை நினைத்து மக்களையெல்லாம் ஆத்மராமனாக எண்ணி இவன் தாழ்ந்தவன், இவன் ஏழை, இவன் கல்வி இல்லாதவன் என்ற பேத புத்தியே இல்லாதபடிக்கு அபேத ஞானத்தினாலே தான் உயர்ந்து அதை செய்கையிலே காட்டி வாழ்நாளெல்லாம் மக்களுக்கு தொண்டு செய்து அவர் அழியாத இன்ப நிலையை பெற்ற, நாமெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு உயர்ந்த குணம் எல்லோரையும் வாழ வைக்கும்.

0: யாரு பிறரை வாழ வைக்கிறானோ அவன் வாழ்வான். எல்லோரும் தாழ வேண்டும் என்று எண்ணுகிறவன் தான் தாழ்ந்து போவான். உள்ளம் உயர்ந்து விட்டால் ஆண்டவருடைய அருள் மழை வந்து அங்கே பொங்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு ஊரிலே மழை இல்லை, பஞ்சம். யாரோ ஒரு முனிவர் பெருமான் வந்தார், மழை கொட்டுகின்றன. அந்த கூடல் வாயிலே தண்ணீர் வந்து விழுகிறது. தாய்மார்கள் எல்லாம் கூடல் வாயிலே பாத்திரம் வைத்து தண்ணீர் பிடிக்கிறார். ஒரு சோம்பேறி பெண்ணு ஒரு பாத்திரத்தை கொண்டாந்து இவ கூடல் வாயில வைத்தாள். மழை நின்றது, வச்ச பாத்திரத்திலே தீர்த்தம் இல்லை. ஏன்? கவிழ்த்து வைத்து விட்டார். கவிழ்ந்த ஏனத்திலே மழை தண்ணீர் ஏற்காது. அப்படி நான் மட்டும் வாழ வேண்டும் என்ற உள்ளத்தை கவிழ்த்து விட்டால் இறைவனுடைய கருணை மழை நிரம்பாது. ஆகவே சமஸ்த உலகங்களும் வாழ, சராசரங்கள் எல்லாம் வாழ, செடிகொடிகள் எல்லாம் வாழ்க என்று நம்முடைய உள்ளத்தை மலர்த்தி இருக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவனை மலரிட்டு வணங்குவது. ஏழுடைய மலரால் முன்னை நாள் பணிந்து ஏத்தே என்பார் திருஞான சம்பந்தர். அப்படியாக ராமலிங்க அடிகளும் நம்முடைய காந்தி அடிகளும் உலகம் வாழ உள்ளத்தை மலர்த்தி அவர்கள் மக்களுக்காக தொண்டு செய்து தெய்வமாகின்ற தன்மையை பெற்றார்கள் என்று சொல்லி அவர்கள் போன வழியிலே நாமும் போக வேண்டும் என்று நினைவு செய்து கொண்டு இந்த அளவிலே இந்த சொல்லை பூர்த்தி பண்ணுகின்றேன்.
1: ஒருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வரு

காந்தியடிகளின் சர்வோதயமும் வள்ளலார் நெறியும். உரை வழங்கினார் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது சேர்த்து வைத்த செல்வம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: திரைகானம் கேட்கலாம். முதலில் மீரா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் ஆஷா போஸ்லே பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 3:27. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பாட்ஷா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா

0: இருக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும், நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சுடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் அவங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
4: நமஸ்கார், மேன் ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூம் मैं हूं आपका कैलाश खेर.
5: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

0: நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில்
1: வி சாலை லக்ஷணா அவர்கள் வீணை வாசிக்கிறார். திருச்சேரை கௌஷிக் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக சாமி நின்னே என தொடங்கும் ஸ்ரீ ராகவர்ணம் ஆதித்தாளம் கரூர் தேவுடையர் இயற்றியது.

அடுத்து மாரவைரி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் நாசிகா பூஷணி. சதுஸ்ர ஏகதாளம் திஸ்ர நடை.

ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் கோல்டு அரங்கிசை நிகழ்ச்சியில் வி சாலை லட்சணா அவர்கள் வீணை வாசித்துக் கொண்டிருக்கிறார். திருச்சேரை கௌஷிக் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து காவாவா எனத் தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், வராளி ராகம், ஆதி தாளம்.

0: पांडुप जैसे आयोजनों ने युवाओं को उनकी परंपराओं, रीति रिवाजों और सांस्कृतिक विरासत से जोड़ने में महत्वपूर्ण भूमिका निभाई है। उन्होंने बताया कि ऐसे आयोजन पर्यटन को बढ़ावा देते हैं और रोजगार के अवसर सृजित करते हैं। प्रवर्तन निदेशालय ने चेन्नई, कोयम्बटूर, हैदराबाद और मुंबई में वर्ष 2022 में कोयम्बटूर बम धमाकों से जुड़े अवैध धन शोधन मामले में 16 स्थानों पर तलाशी ली। फिदाइन आतंकी जमीशा मुबीन और इस्लामिक स्टेट से जुड़े कई आतंकियों की इन हमलों में संलिप्तता पाई गई है। हमलों में विस्फोटक से भरी एक कार का इस्तेमाल किया गया था। मुंबई शेयर बाजार का संवेदी सूचकांक आज 274 अंक बढ़कर 77,928 पर बंद हुआ। निफ्टी 67 अंक बढ़कर 24,317 पर बंद हुआ। पाकिस्तान के अवैध कब्जे वाले जम्मू कश्मीर में आज भी प्रदर्शन जारी रहे। सोमवार को शांतिपूर्ण प्रदर्शनों के दौरान पाकिस्तानी सेना की कार्रवाई में 40 से अधिक लोग मारे गए थे। जम्मू कश्मीर संयुक्त आवामी एक्शन कमेटी ने सुरक्षा बलों पर प्रदर्शनकारियों के खिलाफ घातक बल प्रयोग का आरोप लगाया है। दो बार के ओलंपिक पदक विजेता नीरज चोपड़ा आज राष्ट्रमंडल खेलों की भाला फेंक स्पर्धा के फाइनल में पहुंच गए। रोहित यादव और यशवीर सिंह ने भी फाइनल में जगह बनाई है। मौसम विभाग ने मध्य महाराष्ट्र, तेलंगाना, विदर्भ और पश्चिमी मध्य प्रदेश में आज मूसलाधार वर्षा का रेड अलर्ट जारी किया है। अगले दो दिन के दौरान अरुणाचल प्रदेश, केरल, माहे और राजस्थान में गरज चमक के साथ तेज वर्षा की संभावना है। इसके साथ ही ये समाचार बुलेटिन समाप्त हुआ।
1: நேரம் 6:05.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
3: கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
4: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
3: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
4: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
3: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
5: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க. நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
4: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
3: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
4: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
3: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
1: தொடர்ந்து இந்த அலைவரிசையில் இன்று மற்றும் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் இன்ஸ்பைரிங் யங் மைண்ட்ஸ் டாக்டர் APJ அப்துல் கலாம் குறித்து டி மோஹிதா ஸ்ரீ வழங்கும் உரை, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் எம் அத்விதா, மியூசிக்கல் டேலண்ட் SM சுப்ரிதா வழங்கும் வீணை இசை, டைகர் கன்சர்வேஷன் அவர் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எஸ் பூஜா வழங்கும் உரை, 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:00 சன்சத் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஹிந்தியில் டெல்லி அஞ்சல், 8:15 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ் டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம், நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10

0: தேங்க்யூ சுப்ரதா ஃபார் தட் கிரேஸ்ஃபுல் மியூசிக்கல் ப்ரெசன்டேஷன். நெக்ஸ்ட் இயர் வி ஹாவ் பூஜா டு டெலிவரி அ டாக் ஆன் த டாபிக் டைகர் கன்சர்வேஷன் அவர் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. லெட் அஸ் லிசன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை கன்சர்விங் டைகர்ஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் ப்ரொடெக்டிங் அவர் ஃபாரஸ்ட் அண்ட் மெயின்டைனிங் நேச்சர்ஸ் பேலன்ஸ்.
1: Tiger conservation, our shared responsibility. The tiger is much more than a magnificent wild animal. It is a symbol of courage, strength, and the beauty of nature. In India, the tiger holds a special place in our culture, history, and heritage. It is our national animal, representing power, dignity, and resilience. Yet, despite its importance, this majestic creature continues to face serious threats to its survival. Imagine a forest without the roar of a tiger. Imagine a world where future generations knows tigers only through photographs, books, and museum exhibits. Such a future is not impossible if we fail to act today. Tigers are known as apex predators, meaning they are at the top of the food chain. Their presence ensures that populations of deer, wild boar, and other herbivores remain balanced. This balance protects forests from overgrazing and helps maintain healthy ecosystems. Healthy forests, in turn, provides us with clean air, fresh water, fertile soil, and a stable climate. Therefore, when we protect tigers, we are

நேரம் 7:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை. திரைப்பட பாடல் ஒன்று, பாரிஜாதம் திரைப்படத்திற்காக அரிச்சரண் ஸ்ருதி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் எல்நினோ பாதிப்பை தடுக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் பற்றிய செய்தி தொகுப்பு, குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு குறித்த தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. எல்நினோ பாதிப்புகளை தடுக்க நவீன தொழில்நுட்பம் மூலம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
1: உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் திருவள்ளுவர். கால நேரம் பார்க்காமல் உழைக்கும் விவசாயிகளின் கடும் உழைப்பின் காரணமாகவே மற்றவர்கள் எல்லாம் உணவின் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடிகிறது. ஊருக்காக உழைக்கும் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. எனினும் பருவநிலை மாற்றமும் காலநிலை மாற்றமும் விவசாயிகளை கவலைக்குள்ளாக்கி விடுகின்றன. எல்நினோ பாதிப்பால் வறட்சிக்குள்ளாகும் மாவட்டங்களில் ஒன்றாக சேலம் மாவட்டம் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் சேலம் மாவட்டத்தில் எல்நினோ பாதிப்புகளை தடுக்கும் வகையில் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டாரத்தில் விவசாயிகள் அதிக அளவில் பருத்தி பயிரிட்டுள்ள நிலையில் அதற்கான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்திடும் விதமாக PPFM எனப்படும் தொழில்நுட்பத்தை வேளாண்மைத்துறை அறிமுகப்படுத்தி விவசாயிகளுக்கு பயிர் செலுத்தி வருகிறது. 10 லிட்டருக்கு 100 மில்லி என்ற அளவீட்டில் பயன்படுத்தப்படும் இந்த பாக்டீரியா நுண்ணுயிரி மூலம் பயிர் சாகுபடிக்கான தண்ணீர் தேவை பெருமளவு குறையும் என்பதால் வறட்சி காலத்திலும் மகசூல் பாதிக்காமல் தடுக்க முடியும் என்கிறார் மத்திய அரசு திட்டங்களுக்கான வேளாண்மைத்துறை துணை இயக்குநர் கண்ணன்.
2: பயிரில் தெளிப்பதன் மூலம் பயிர் வளர்ச்சி ஒரு 10 லிருந்து 15 நாட்கள் வறட்சியை தாங்கி வளரக்கூடியதாகவும் வறட்சி பாதிப்பிலிருந்து ஏற்படக்கூடிய மகசூலை தவிப்பதாகவும் அமைகிறது. ஒரு 20 நாள் 25 நாள் இடைவெளியில் இருமுறை தெளிப்பதன் மூலம் மகசூல் இழப்பை தவிர்த்து விவசாயிகள் இந்த வறட்சி பாதிப்பிலிருந்து மீண்டு பயிர் மகசூலை குறைவில்லாது பெற்று நல்ல மகசூலும் நல்ல வருமானம் அடையலாம் என தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: தலைவாசல் வட்டாரத்தில் வேப்பநத்தம், சிறுவாச்சியூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பருத்தி, மக்காச்சோளம், கடலை பயிரிட்டுள்ளனர். தென்மேற்கு பருவமழை பெரிய அளவில் கை கொடுக்காத நிலையில் வேளாண்மைத்துறை அறிமுகப்படுத்தியுள்ள புதிய தொழில்நுட்பம் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
3: தண்ணி பற்றாக்குறையிலையும் குறைஞ்ச மகசூல் வந்து அந்த தண்ணி இருக்கும்போது என்ன மகசூல் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மகசூல் நாங்கள் எடுத்து வரோம். அந்த மாதிரி வேளாண்மைத்துறையிலிருந்து எங்களுக்கு வந்து டெமோ கொடுத்துருக்காங்க, நாங்கள் அதை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். ரிசல்ட் நல்லா இருக்கு.
4: ஆரம்ப காலத்தில் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த சூழ்நிலையிலிருந்து தண்ணீர் பாய்ச்சக்கூடிய நேரத்தில் இருந்த சூழ்நிலைக்கும் அதே ஈல்டு அதே மகசூலை இந்த நேரத்தில் பாக்டீரியா உரமான PPFM நம்ம பயன்படுத்தும் போது அதே மகசூல் நமக்கு கிடைக்குது, நல்ல லாபகரமாக இருக்குது.
1: திருப்திகரமான பயிர் சாகுபடி என்பது பாடுபட்டு உழைக்கும் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, அதனால் பயனடையும் பொதுமக்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது.
0: குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு குறித்து எமது திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
5: திருவள்ளூர் மாவட்டத்தை குழந்தை தொழிலாளர் இல்லாத முன்னோடி மாவட்டமாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா கேட்டுக்கொண்டுள்ளார். 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது சட்டப்படி குற்றமாகும். வீட்டு வேலை, கடைகள் மற்றும் நிறுவனங்கள், உணவு நிறுவனங்கள், சிற்றுண்டி சாலைகள், டீ கடைகள், தெருவோர உணவகங்கள், கேளிக்கை விடுதிகள் மற்றும் மோட்டார் போக்குவரத்து நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், கட்டுமான பணிகள், கோழி பண்ணைகள் உட்பட எவ்விதமான நிறுவனங்களிலும் பணிக்கு அமர்த்தக்கூடாது. குழந்தை தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துவதை தடை செய்வது குறித்த முன்னேற்பாடுகள் தொடர்பாக திருத்தணி, பள்ளிப்பட்டு, பொன்னேரி போன்ற பகுதிகளில் உள்ள கோழி பண்ணையில் வருவாய் கோட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர், தொழிலாளர் துறை அலுவலர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களுடன் இணைந்து 30க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகளில் சிறப்பு கூட்டாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு குழந்தை தொழிலாளர் எவரும் பணிபுரியவில்லை என்று கண்டறியப்பட்டது. மேலும் கோழி பண்ணை உரிமையாளர்களிடம் அதற்கான சான்றுகளும் பெறப்பட்டது. கோழி பண்ணையில் குழந்தை தொழிலாளர்களையும் கொத்தடிமை தொழிலாளர்களையும் பணியில் ஈடுபடுத்த மாட்டோம் என்ற உறுதிமொழியும் பெறப்பட்டது. அப்படி குழந்தை தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்தும்

0: தேர்வில் உரிமையாளர்கள் மீது குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986 படி குறைந்தபட்சம் 10,000 முதல் 20,000 வரை அபராதம் விதிக்கப்படும். மேலும் குறைந்தபட்ச சிறை தண்டனையாக 3 மாதமும் அதிகபட்சமாக 2 ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படும். மேலும் வெளிமாநில தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்தியுள்ள நிறுவனங்களின் உரிமையாளர்கள் அனைவரும் தவறாமல் அவர்களின் விவரங்களை தமிழ்நாட்டில் தொழிலாளர் துறையின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள labor.tn.gov.in/ISM என்ற தரவுத்தளத்தில் கட்டாயம் பதிவுகள் மேற்கொள்ள வேண்டும். வருகிற ஆகஸ்ட் 15 தேதி சிறப்பு கிராம சபை கூட்டத்தை அமைத்து குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். வர்த்தக நிறுவனங்களில் 14 வயதுக்குட்பட்ட எவரும் வேலையில் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும். திருவள்ளூர் மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர்களை ஈடுபடுத்தக்கூடாது எனவும் குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாவட்டமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர்கள் பணிபுரிவதை அறிந்தால் இதுகுறித்த தகவல்களை அருகில் உள்ள காவல் நிலையம், முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு உள்ளிட்ட அலுவலகங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார்.
1: இயற்கை விவசாயம் மற்றும் நாட்டு விதைகள் குறித்து எமது அரியலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: விதைகளே விவசாயிகளுக்கான பேராயுதம் என்கிறார் நம்மாழ்வார். அவ்வகையான நாட்டு விதைகளை விவசாயிகளிடத்தில் கொண்டு செல்லும் வகையில் அரியலூரில் தமிழ்காடு இயற்கை வேளாண் இயக்கம் மற்றும் தமிழ்கலம் சார்பில் விதை திருவிழா அரியலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. வீரிய ஒட்டுரக சாகுபடியில் அதிக அளவில் உரங்கள், பூச்சி மருந்துகள் பயன்படுத்தப்படுவதால் மண்ணின் தன்மை பாதிக்கப்பட்டு உயிரற்ற மண்ணாக மாறி வருகிறது. இதனை தவிர்க்கும் வகையில் விவசாயிகள் இயற்கை முறையில் நாட்டு விதைகள் மூலம் விவசாயம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு விவசாயியும் விதைகளில் தற்சார்பு நிலையை அடைய வேண்டும். விதைக்காக பன்னாட்டு நிறுவனங்களை நாடுவதை விவசாயிகள் தவிர்க்க வேண்டும். நாட்டு விதைகளை பயன்படுத்தினால் நமக்கான விதைகளை நாமே உற்பத்தி செய்து கொள்ள முடியும். கண்காட்சியில் மறந்து போன நெல் ரகங்களான நவரா, கல்லூருண்டை, பால்குட வாழை, மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய வகை நெல் விதைகள், நாட்டுக்கம்பு, குதிரை வாளி, சோளம் உள்ளிட்ட சிறுதானிய விதைகள், கடலை, உளுந்து, முந்திரி, நாட்டுப்பருத்தி விதைகள், மூலிகை செடிகள் உள்ளிட்டவை கண்காட்சியில் வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டன. விவசாய உற்பத்தி பொருட்களிலிருந்து மதிப்பு கூட்டு பொருட்களை எவ்வாறு தயாரிப்பது, அதனை எவ்வாறு விற்பனை செய்வது குறித்தும் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விதை திருவிழாவில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான விதைகளை வாங்கிச் சென்றனர். இது குறித்து விவசாயிகள் கூறும்போது,
3: நம்மாழ்வாருடைய நல்லாசியுடன் பாரம்பரிய விதை திருவிழா நடைபெற்று எங்களை மாரி இயற்கை விவசாயிகள் அவங்கவுங்க உற்பத்தி பண்ண இயற்கையில விளைவிக்கப்பட்ட நாட்டு சர்க்கரை, அரிசி, காய்கறிகள், விதைகள் இது எல்லாமே கொண்டு வந்திருக்கிறோம். இது வந்து மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா இங்க ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. கெமிக்கல் உரத்தை பயன்படுத்தி ஆரோக்கியம் எல்லாருக்குமே போயிடுச்சு. பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்கள் வந்து இயற்கை விவசாயத்திற்காக நிறைய பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்துல நாங்கெல்லாம் பயனடைஞ்சிட்டு இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை ரொம்ப ஆர்வமா செய்யறோம். அப்படி பண்ணும்போது எல்லாருமே பலனடைகிறோம். நம்ம பாரம்பரியத்தை விட்டுட்டு ரொம்ப நாள் ஆச்சு வந்துட்டோம். இப்ப அந்த பாரம்பரிய ரகங்களுடைய விதைகள் வந்து அதை டெவலப் பண்ணணும்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மக்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலும், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான அவர்களது பங்களிப்பை ஊக்கப்படுத்தும் வகையிலும் அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு வீடு மட்டுமின்றி பல்வேறு திட்டங்களின் ஒருங்கிணைப்பு வாயிலாக குடிநீர், மின்சாரம், சமையல் எரிவாயு மற்றும் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் கிடைப்பதாக மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. துளசி, மஞ்சள், சுக்கு போன்றவற்றை உட்கொள்வது மற்றும் முறையான யோக பயிற்சி மூலம் பருவமழைக்கால நோய் பாதிப்புகள் வராமல் தடுக்கலாம் என்று ஆயுஷ் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து இளையோர் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைகானம் கேட்கலாம். முதலில் போகன் திரைப்படத்திற்காக லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் பாடியிருக்கும் பாடல்.

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: மெர்சல் திரைப்படத்திற்காக AR ரஹ்மான், ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: ஏய் ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்
3: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: கட்டணா சுயமகி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: நேரம் 8:30, ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பைரவா திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் பாடியிருக்கும் பாடல்

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூலை மாதம் 31 தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க

0: உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நிறைவாக பவர் பாண்டி திரைப்படத்திற்காக CN ரோல்டல் பாடியிருக்கும் பாடல்

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 PM.
1: நேரம் 11:35 மேடம். ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. தொடர்வது திரைகானம். முதலில் ரிக்ஷாக்காரன் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பே சுசீலா.

நேரம் 1:10 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 1.1 FM கோல்டு. இப்போது இடம்பெறுவது நினைவில் என்றவை. இன்றைய நிகழ்ச்சியில் புதிய பறவை, வேட்டைக்காரன், காதலிக்க நேரமில்லை ஆகிய படங்களில் இருந்து பாடல்களை கேட்போம். முதலில் இடம்பெறுகிறது புதிய பறவை படத்திலிருந்து பாடல்கள்.

0: கொஞ்சம் தொட்டால் என்ன தோஷமா, கைப்பட்டதுக்கும் பார்த்ததுக்கும் பத்ரகாளி வேஷமா, கைப்பட்டதுக்கும் பார்த்ததுக்கும் பத்ரகாளி வேஷமா, கைப்பட்டதுக்கும் பார்த்ததுக்கும் பத்ரகாளி வேஷமா.
1: சீட்டு கட்டு

இரவு நேர இன்னிசை கீற்றாக வலம் வர இருக்கிறது, நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz-இல் இன்று அக்னி நட்சத்திரம் மற்றும் அபூர்வ சகோதரர்கள் ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக டாக்டர் கே.ஜே. யேசுதாஸ் மற்றும் சித்ரா ஆகியோர் குரல்களில் அக்னி நட்சத்திரம்.

ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலை பாடியிருக்கின்றார் சித்ரா.

நேரம் 2:20 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. எஸ் ஜானகியின் குரலில் அடுத்த கானம் நமக்காக. இசைக்கோர்வை இளையராஜா.

நேரம் 2:25. மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக இளையராஜா இசையமைத்து குழுவினரோடு பாடிய பாடல்.

ஈதமான கானங்களால் நம் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கின்றார் எஸ் ஜானகி.

நேரம் 2:35 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகா ஹெர்ட்ஸில். அடுத்து ஒலிக்க இருக்கும் கானம் கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில்.

நேரம் 2:40 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இதுவரை வந்தது அக்னி நட்சத்திரம். இனி வருகிறார்கள் அபூர்வ சகோதரர்கள் கமல்ஹாசன் மற்றும் மனோரமா ஆகியோர் குழுவினரோடு பாடிய பாடல்.

நேரம் 2:45 ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக SP பாலசுப்ரமணியம் குரலில் அண்ணாத்த ஆடுறார்.

0: நேரம் 2:50. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz. அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.
1: பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்க இருப்பது இனிய ராகம். இன்றைய இனிய ராகம் நிகழ்ச்சியில் உஸ்தாத் அம்ஜத் அலிகான் அவர்களின் சரோதிசை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திருப்புலிவனம் இ ஹரிதாஸ் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ஞான விநாயகனே, சரவண பவானந்தா பாடல், கம்பீர நாட்டராகம், ஆதிதாளம்.

ஸ்ரீகாந்த நீயட தியாகராஜர் கீர்த்தனை பவப்ரியா ராகம் ஆதிதாளம்.

பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் திருப்புலிவனம் இ ஹரிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கரகரப்பிரியா ராகத்தில் அமைந்த பக்கல நிலப்படி, தியாகராஜர் கீர்த்தனை, மிஸ்ரசாப்பு தாளம்,

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருப்புலிவனம் இ ஹரிதாஸ் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: பண்பலையில் இனி தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. இனி வருவது புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதல் பாடல். பி. சுசிலாவின் குரலில் இது சத்தியம்.

மனதிற்கினிய கானங்களை காற்றலைகள் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலா ஆகியோர் குரல்களில் அன்னை ஓர் ஆலயம். பாடல் ஒலிக்கும் நேரம் 5:16.

நேரம் 5:25. ஒலித்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது. இனிமையான கானங்களை தாங்கி ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz-இல் ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம் மற்றும் மனோ ஆகியோர் குரல்களில் உடன்பிறப்பு.